0: ஹலோ ஹலோ விலாவா வசுப்பாய் பனசிகாய்
1: FM அனுபா FM அனுஹதராய் தஷும அட நெட் FM
2: தய கோனா டிரைவ் கல்ல ஆபீஸ் கே பிசி உனஹம என கொந்தே கேக்குமட்ட மம சித்தாலேப ஸ்ப்ரே கலா சித்தாலேப பரம்பரா கணனாவுக்கு விஸ்வாசிய தினோ சானே
3: லங்கா விஹதன யூரோப்பே பதின கேடி ரைஸ் லீடர் 125 அப்பேம பைக் எக தன் ருபியல் 599000 மேகனன் சூப்பிரிம டிஸ்கவுண்ட் எக பஸ் வல ஹிரவில மிரிகிலா யன்னோனி நே தன்ம கதா கரன்ன கேடி ரைஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எகட 0773523535
4: ஸ்ரீ லங்காவே பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் விதின் ஹதுன்வா தின ரைனோ பிரிமிய ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணே சைத ரூஃபிங் ஷீட் Rhino Roofing within Nandun Vadina. Rhino Premier Roofing Sheet. Vedivistra Sandhal. Dahatunai Anuhaya Amatana.
5: ප්‍රතික්ෂාව කැස්ස උණ ඇඟපත වේදනා තුරන් කරන දිව්‍යමය ඖෂධය සෙවණකල මදෝකා කැස්සට පැනියා සෙවණකල ආයුර්වේද නිෂ්පාදනය අපේ වෙදකම අපේ උරුමය 40 වසරක අභිමානය සෙවණකල ආයුර්වේද 0747-21-33-540
6: දෙවන්ද රස වතාවට අවසන් යමුද අපි කුකුසයි රංගශාලාවේ ග්‍රීෂ්ම ඍතු රැඟුම් බලන්න. එදාට ඔන්න තනියමයි නොරික සංයෙන්නේ.
7: මන්තරම් රැ හතට නොස්ටැල්ජියානු රෝමාන්තික මතක ස්මරණය.
8: අපි ගාව තියෙනවා අහසක් තරම් සින්දු. කාටද ඕනේ?
9: Net FM. Hello, hello, Satyantea.